அரங்கம் என்று பூத்த பூபட என்று பூக்கும் இந்த காலை பொழுது எப்பொழுதும் அன்போடும் பண்போடும் நாம் ரசிப்போம். அனைவரும் இணைந்து ஒன்றாக நாம் இருப்போம். இன்றைக்கு நமக்கு சுகம் பிறந்தாலும் நாளை நமக்கு சந்தோஷம் வரும் என்று நாம் இன்றுள்ள சுகத்தால் நாளை வரும் சந்தோஷத்தை மறக்காமல் இருப்போம். யார் நம்மளை வெறுத்தாலும் நாம் யாரையும் வெறுக்காமல் இருப்போம். விருப்பவர்கள் யாராயிருந்தாலும் நேசிப்பவர்கள் நாமாகவே இருப்போம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஏ வெரி ஸ்பெஷல் குட் மார்னிங் டு ஆல் ஆஃப் யூ. புதிய நாள் இன்றைக்கு சிறப்பான நாள். 94.5 6 98.3 MHz த நூற்றுநாக 95.6 98.2 எப்பன் பள்ளி வரிசைகளிலும் வழக்கமாக 7 முதல் 8 வரை உங்கள் காலை நிகழ்ச்சி உங்கள் மார்னிங் ஷோலவா. எனவே இந்த நாள் வகைவான நாளாக அமைய இனிய நல்வாழ்த்துக்கள்.

0: நினைக்கிறோமோ அவ்வளவு சிறியது, எவ்வளவு சிறிது என்று நினைக்கிறோமோ அவ்வளவு பெரியது. ஏனெனில் வாழ்க்கை நம் எதிர்பார்ப்புக்குள் அடங்காது. அது என்றுமே யதார்த்தத்திற்குள் மட்டுமே அடங்கும்.
1: அங்கதால் ஞாபகம்.

1987 ஜூலை மாதத்தில் 16 ஆம் தேதி திரைப்படமாகும் படத்தின் பெயர் ஊர் எல்லாம் ஒன் பாட்டு. இயக்குனர் சிராஜ் அவர்கள் திரைப்படத்தில் நடிகர் ராமராஜன், நடிகை வைதகி ஆகியோரும் இந்த திரைப்படத்தில் முக்கிய பாத்திரங்கள் நடித்திருந்தனர். இந்த திரைப்படத்தை சேமித்தவர் இசைஞானி இளையராஜா அவர்கள் பாட்டுக்கு குரல் தருகின்றவர் பத்மஸ்ரீ டாக்டர் கே ஜெயசுதாஸ் ஆகியோரும்.

0: யாராவது செய்த உதவியே மறக்கக்கூடாது, ஆனால் ஒருவர் செய்த தீமையே உடனே மறந்துவிடுவது நல்லது. Forgetting a kindness is never good, but forgetting a wrong done to you is good.
1: நான் போறதுக்கு முன்னாடி பிறந்த சண்டை இது. யார் செத்தாலும் இந்த சண்டை சாவாது. வேற வேற பேர்ல வேற வேற ஆளுங்க இங்க அடிச்சுனே தான் இருக்க போறானுங்க. இந்த தடவை சண்டை செய்ய போகுது.
0: திங்கட்கிழமை ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி தொலைக்காட்சியில் 6ஆம் அலை வரிசையில் இரவு 9 மணிக்கு ஃபைட் கிளப் எனும் திரைப்படம் காட்டப்படும். மண்டே 17th August, MBC 6 at 9 PM, Tamil movie Fight Club.

அனைவருக்கும் எமது ஆன்லைன் ஃப்ரீ வானொலியில் இந்த அதிகாலையில் வணக்கமாக வருக வருக என்று அன்புடன் நாம் வரவேற்கின்றோம். சரி, நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நீங்கள் யாவரும் நலம் என்று நம்புகின்றோம். ஆமாம், இன்னைக்கு இட்ஸ் ஆல்ரெடி நாட்டுக்கிழமைக்கு ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி, மேலும் ஆடி மாதத்தின் கடைசி நாட்டுக்கிழமை இருக்கு. ஆமாம், நாளைக்கு திங்கட்கிழமை ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி மறுபடியும் பள்ளிக்கு போக வேண்டும் அல்லவா? பள்ளி விடுமுறையும் முடிஞ்சது. எனவே இந்த நாள் மகிழ்வான நாளாக அமைய இனி என்ன வாழ்த்துக்கள்? எங்கு போனாலும் மற்ற வணிக போங்க.

அழகான நடுக்கிழமை காலை கவலைகளை கொஞ்சம் ஓரமாக வைத்து மனதில் சந்தோஷத்தை நிறைத்து இந்த நாளை இனிமையாக ஆரம்பிக்கலாமா அல்லவா? ஒரு கப் சூடான தேநீர் அல்லது சூடான காஃபி, மனதே வருதம் இனிய பாடல்கள், குடும்பத்தினருடன் அழகான நேரம், இவையெல்லாம் சேர்ந்தாலே நாட்டுக்கிழமை இன்னும் சிறப்பாகிவிடும் அல்லவா?

அம்பர்களி வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய வாய்ப்பு. நேற்று நடந்ததை மாற்ற முடியாது, ஆனால் இன்றைக்கு எப்படி வாழ வேண்டும் என்பதை நாம் தீர்மானிக்க முடியும். அதனால் இன்றைக்கு கொஞ்சம் அதிகமாக சிரியுங்கள், கொஞ்சம் அதிகமாக அன்பு காட்டுங்கள், கொஞ்சம் அதிகமாக நல்லடை செய்யுங்கள். ஒருவருடைய நாளை நீங்கள் மகிழ்ச்சியாக்கினால் அதுவே உங்கள் நாடுக்கும் ஓர் அழகான ஆர்த்தத்தை கொடுக்கும்.

0: More happy returns of the day.
1: இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி இன்றைக்கு பினாக்கே உரைச்சிருந்த திருமதி மல்லிகை நல்லத்தம்பி அவரது பிறந்தாவிடாவை கொண்டாடுக்கிற மகன் ரூபன் காசன் மகள் ஃபினா மருமகன் மீவன் மேலும் பேர பேரன் நேசன் அமைதி மேலும் அகிலன் குடலி அக்கா தேவந்திரி நீலா ராஜன்று வெள்ளி நல்லத்தம்பி முத்துப்பெரியன் குடும்பத்தார்கள் ஆகியோரின் சார்பிலும் நிலவட்டுக்களை கூறுகின்றார்கள். இன்றைக்கு லெஸ்காலி உரைச்சேர்ந்த திரு நாயுடு அப்பாடு அவரது பிறந்தாவிடாவை கொண்டாடுக்கிறார். சிறப்பாக இந்த பாடலை நாம் சேப்பூல் உரை சேர்ந்த மோகன் நர்சிகாது தனது பிறந்தாட்டை நாம் அன்புடன் வழங்கிக்கணும். மேலும் மணி செந்தில் குமரேசன் வெகா அநிதேவி அண்ணன் இ ராமகிருஷ்ணா விஜயலட்சுமி அக்கா ராஜன்றி மலாதேவி ராஜேஸ்வரி மேலும் குவிலன் நர்சிகாது அழகாரி மாணிக்கம் கருப்பன் அந்தராயன் ராமசுவாமி ராசன் யாவு ஆகியோரின் சார்பில் வட்டுக்களை கூறுகின்றார்கள். சிறப்பாக இந்த பாடலை நாம் மெல்போர்ன் ஆஸ்திரேலியா வசித்து வரும் ஜோவின் தோந்தராயன் தனது பிறந்தாட்டை நாம் அன்புடன் வழங்கிக்கிட்டு மேலும் அம்மா ராஜேஷ் மேலும் தாத்தா ராஜன் லோவினா மேலும் மவினா மேலும் அப்பா அழகன் நெல்லியா கியான் வைத்தலிங்கம் தோந்தராயன் அம்மா வினோத ஆகியோரின் சார்பிலும் நெற்களை கூறுகின்றார்கள். இன்றும் லமிச்சை உரை சேர்ந்த திருமதி அருமை மம்பத்த அவரது பிறந்தநாள் விழாவை கொண்டாடுக்கிறார். அம்மா சிரோன் பிரிசிலா குமிதா பரமவிதன் பரவிதன் வினா தனிஷா சுசிலா சீனிவாசன் தனிஷா தலீன் அக்ஷய் மாலா வினோசா திருமதி ரவீன் ஆகியோரின் சார்பிலும் நல்வாட்டுக்களை கூறுகின்றார்கள். இன்றும் சசுயதுத்மா உரை சேர்ந்த திருமதி மேலா ஆறுமுகம் அவரது பிறந்த விழாவை கொண்டாடுக்கிறார். மேலும் அவருடைய துணைவன் சந்திரன் வந்தினா ரஞ்சனி யுவரஸ் யுவாஷினி மேலும் லவின்யா அம்மா தானம் அப்பா ராஜன் சவினம் தெய்வம் ஆறுமுகம் புந்தன் குடும்பத்தார்கள் ஆகியோரின் சார்பிலும் நல்வாட்டுக்களை கூறுகின்றார்கள். இன்றும் காபி உரை சேர்ந்த திருமதி ராதா வீரப்பிள்ளை அவரது பிறந்த விழாவை கொண்டாடுக்கிறார். மேலும் யுவானி தவினா விக்கி ஜெவீன வியானா கேஷினி வீரப்பிள்ளை குடும்பத்தார் ஆகியோரின் சார்பிலும் நல்வாழ்த்துக்களை கூறுகின்றார்கள்.